சிரிஞ்சும் டெலஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்ட வச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான், என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.

0: தங்கியா உனக்க வந்தங்கியா குளிச்ச சாம்பாரு தினசமும் கூட்டி
1: சரிகம பதனி சார்
0: நான் எடுக்கமே
2: சரிகம
0: சனிதப்பா
2: சரிகம
0: சனிதப்பா
2: சரிகம
0: பதனி சார் நாடும்பி